பவட்டு லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வையின் நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கெனகோஸ் கரண்லாத பவ் விமசா நிசி தண்டுவாம் லபாதினவா.

விசதால அதி நப்புரு சாத்து லே உர நான் நப்புரு சாத்து விசதால அதி நப்புரு சாத்து லே உர நான் நப்புரு சாத்து நோய குத்லெட போக்கரன கம்ம கட்ட நதி நப்புரு சாத்து நோய குத்லெட போக்கரன கம்ம கட்ட நதி நப்புரு சாத்து.